சுவாரி காமன துதுனோ இந்திரா இந்திராசனம் பற்றி தேவத்தையாந்தரணாலே காமன துதுனோ சித்த சமாதி இந்தர காமன துதுனோ சாத்மிச்சாரி காமன துதுனோ ஜதி சதி சந்தோக்கி காமன துதுனோ வீரகராரி காமன துதுனோ பண்டத்த படுந்தர கீஸ்வர ஜுக ஜுக வேதா நாளே காமன துதுனோ மோகனியா மன்மோகன சுரகமாஷ்பயாலே காமன துதுனோ ரத்னி உபாய தேரே அட்சர தீரத நாளே.

திரும்பி எதுக்கு போகுதுரா சொல்லாரு ஆஷா வந்து இந்த ஜீத் மனமோ ராணா காலமோ கதா இதுவாகிற மறுபத்து மனம் மாறோ அவதால மிலோ ஆக்கி கத்து ஜீத்து பேர் நம்புறா ராய் பஞ்சு மாட்டு சித்துக்களே வாழ்ந்து பேர் மூரி கோவில் பரா இந்த கமேருதா பே எது பீர லாப்ஜி கமாய் அந்தாஜா ஊ நூர் முசுக்கு ஊதாயா வந்துகி அல்ல ஆலா உயிரா ஹாஜி ஷூ முல்லா மலூன் வார ஷூ திருபி ஜேசு எடுத்து தரா தவி வந்து கருவிலா காலகிரி ஹாஜி இந்தில மே மோலா தவிதாக தரும் ரங்க தமாசி பாக பாக காரா தூர ஹரிசா சாப்பிட்டு சூட்டு தார்ஜரா முடியுமா யோ பாய் ஜேக் மசேக் ஹாஜி சுபந்தா ஜி நகர் ஜனாரா இதோட பாகவே பண்ண கரிமா மாபதாரிமம் ஹாக்கோ ஹோகம் சாச்சி போதாயா பூஜை நானுக்கு வந்து தரேன் ஒரு மூலம் பஞ்சபாபுரம் சிவராஜி அப்படி பாபோதா பேசாஜி பிரபீஷன் கேத்து சுக பையே பூஜை போ நான் வேப்பே பாலகா யாரோ வரையாடி வரும் வேப்பட பாலையா ஊசு கொட்டாக்கா மாலகா தண்ணி ஆயா சஜங்க ஜாயமனம் சௌருவாரி